0: நடனம் சாங்கா
1: பாங்கு
0: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்கு வாட் அகெயின் பாங்கு
1: இல்ல சாங்கு
0: சாங்கு எங்க பாட
1: வாங்க வாங்கண்ணா
0: என்னண்ணா
1: மை சாங்கு நீ கேளுங்கண்ணா
0: சரியா புரியலண்ணா

உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும். All your favorite hits, only on southradios.com.

அழகா அழகா சிரிக்கிறாளுங்க. அடுத்த நோடியே முறைக்கிறாளுங்க. உசரா உசரா நினைக்கிறாளுங்க. உடனே உடனே மறக்கிறாளுங்க.

0: நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன்.
1: You are listening to southradios.com.

0: பீட்ஸ் சவுத் வைப்ஸ். எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள் ஹிட் ஆஃப்டர் ஹிட்.
1: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com.

ஒத்தையிலே போறவளே கரடி வந்து வழிமறிச்ச.

நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன். ரேடியோ சுடன் மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ, சவுத் ரேடியோஸ்.

எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.

SouthRadios.com. இதுதான் சவுத் ரேடியோ, சவுத் பீட்ஸ், சவுத் வைப்ஸ். இப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

0: மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ,
1: All your favorite hits, only on southradios.com.

0: from your favorite songs. Only on southradios.com.
1: இப்பொழுது நமது தென் வானொலி கேளை நம்ம சவுத் ரேடியோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார் பிளே வசதியுடன் கிடைக்கின்றது. இப்பொழுதே உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்வதோடு உங்கள் மதிப்பெண்களையும் விமர்சனங்களையும் 5 நட்சத்திரத்தோடு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். பேரன்போடு தொடர்கின்ற அனைவரது நல் ஆதரவிற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

மனசுக்கு பிடித்த பாடல்கள். Only on southradios.com. இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: மாட்டினுக்கிடான்னு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணா.

0: என்ன நான் சொல்றது,
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் நான்கு பாடல்கள் வழங்குவது சவுத் ரேடியோஸ்.

from your favorite songs. Only on SouthRadios.com. இது நம்ம வீட்டு வானொலி, சவுத் ரேடியோஸ். Turn the computer on.

0: Ladies and gentlemen,
1: players and hustlers.
2: 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: இப்பொழுது நமது தென் வானொலி சேலை உங்களுடைய மகிழ்வுந்துகளில் கேட்டு மகிழ்வதோடு உங்கள் மதிப்பெண்களையும் விமர்சனங்களையும் 5 நட்சத்திரத்தோடு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். பேரன்போடு தொடர்கின்ற அனைவரது நல் ஆதரவிற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

பகவதி, மலையாள பகவதி. மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே. குருமேடு கோபுரமாய், தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா. சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com.
1: Play Store மற்றும் Apple Store இப்பொழுதே கிடைக்கிறது உங்கள் அபிமான சவுத் ரேடியோ.

0: I'm out of here.
1: Thank you.

இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். All your favorite hits only on southradios.com.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: சவுத் ரேடியோஸ் உங்களோடு பயணிக்கும் உற்ற தோழன்.

0: listening southradio.com.
1: ஆசை எப்ப வந்தா என்ன? பழைய ஆசை, புதிய ஆசை, சின்ன ஆசை, பெரிய ஆசை, இப்படி எல்லா ஆசையும் எதுவுமே கிடையாது. இப்ப பழைய ஆசை புது ஆசையா வந்திருக்கு.
2: Hey everybody, welcome one and all, man. I hope you're ready to shake, party and grind tonight.
3: Yeah, my man, பாட்டு போடுயா.
2: Hit it. Check it.

0: are listening to South Radio from world's most livable city to around the world.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது South Radio.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SouthRadios.com.

0: You are listening to southradios.com.
1: உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திட இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம் பேஜில் தட்டுங்கள்.
2: No guts, no glory.

your voice. I am sing song. Soup song. Flop song.

0: ஜாப்ஸ். மச்சி, யார் ஹீரோயினு?
1: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயின்னாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணாம்.
2: செக் 1 2 3. Yeah. The song's for you, my love.

இல்லவன் மனசுல ரெண்டு நோவு. ஏன் இவன் இங்கி பிங்கி பாங்கில நான் தான் காவு. டைம் இருந்தா என் வீட்டு பக்கம் வந்து கூவு. அது வரைக்கும் I just wanted 2 days leave.

cloudradios.com. உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS.

0: அன்பு தாய்மார்களே மற்றும் பிஸியாக இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நம்ம விஜய் ஆண்டனி பிச்சைக்காரனாக நடித்திருக்கும் பிச்சைக்காரன் படத்திலிருந்து இதோ உங்களுக்காக ஒரு கிளாமர் சாங்.
1: சமர வனிதா சௌஞ்ச லிம்பியா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ். சவுத் ரேடியோஸ் உங்களோடு பயணிக்கும் உற்ற தோழன்.

0: shit.
1: This is my diamond.

அந்த வேலைக்கு போயிட்டான், இந்த வேலைக்கு போயிட்டான், அவன் அமெரிக்கா போயிட்டான், ஆப்பிரிக்கா போயிட்டான், அவன் லவ் பண்ணிட்டான், இவன் கல்யாணம் பண்ணிட்டான், வீடு வாங்கிட்டான், காடு வாங்கிட்டான், அவன் பொம்பளை பத்துறான், இவன் ஆம்பளை பத்துறான், அவன் டாப்புக்கு போயிட்டான், டவுனுக்கு வந்துட்டான். இப்படி அவனாவது அட்வைஸ் அக்கல தூக்கிட்டு வந்தீங்க, மவன பேட் எடுத்து நடுமண்ல நச்சு நறுக்கிறான். பிளடி மானங்கட்ட ராஸ்கல்களா குடிகளா.

Stay tuned with the South Radios. South Radios. இப்பொழுது நமது தென் வானொலி சேலை அட நம்ம சவுத் ரேடியோஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே வசதியுடன் கிடைக்கின்றது. இப்பொழுதே உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்வதோடு உங்கள் மதிப்பெண்களையும் விமர்சனங்களையும் 5 நட்சத்திரத்தோடு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். பேரன்போடு தொடர்கின்ற அனைவரது நல் ஆதரவிற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

0: your favorite hits. Only on southradios.com.
1: உடலுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை மிக துல்லியமான ஒலி தெளிவில் கேட்டு மகிழ்ந்தன. இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள் சவுத் ரேடியோஸ்.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற அரிய வாய்ப்பு. இப்பொழுது செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை தமிழின் முன்னணி வானொலிகளில் விளம்பரங்களை பார்த்த பின் கேட்டு மகிழுங்கள்.

0: மனசுக்கு பிடித்த பாடல்கள். Only on southradios.com.
1: App Store-ல் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ.

அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டூர் எட்டு

0: listening southradios.com.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ்.
2: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
3: மாட்டு சுத்தம் மனுஷன் தன்னான் தோல வச்சு மேல

நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன். இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ்.

0: best and listen your favorite songs only on southradios.com.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS.

0: லிசனிங் சவுத் ரேடியோ டாட் காம்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS.

0: ஏய் ஷோ ஷோ நிறுத்து நிறுத்து. என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன் சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா?
1: வகுத்து பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்க, ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேக்குறான்?
0: எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சுட்டீங்க? வை
1: தப்பாட்டத்தை இப்ப கூப்பிடாதப்பா.
0: தப்பாட்டமா பயாங்க? இதான் அந்த நாட்டோட சரியான ஆட்டமே. ஏ சரி இங்க வா நீ அடி.

ஏன் சவ்வா எழுகிற? சியா நாலு பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல. சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.

0: லிசனிங் சவுத் ரேடியோஸ் டாட் காம்.
1: இதுதான் சவுத் ரேடியோ, சவுத் பீட்ஸ், சவுத் வைப்ஸ். எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள், நான்கு பாடல்கள் ஹிட் ஆஃப்டர் ஹிட்.
2: ஓகே,

அழைத்து வருவது தவிட்டாத மெட்டுக்கள் நாலு. மிக வித்தியாசமான ஒளித்தெளிவில் புதிய தொழில்நுட்பத்துடன் உங்கள் சவுத் ரேடியோஸில் மட்டுமே.

0: your favorite ana songs கேக்க only on southradios.com.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திட இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம்

0: to South Radios. From world most livable city to around the world.
1: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ்.

விடுவிக்க விளம்பர இடைவேளையின்றி நாம் வழங்கும் நான்கு பாடல்கள் கேளுங்கள். ஆப் ஸ்டோரில் ரிவ்யூ வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். புதுமைதான்
1: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பு.

லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

அடுத்து வரும் நான்கு பாடல்கள் நம்ம வீட்டு வானொலியில் இணைந்திருங்கள் சவுத் ரேடியோ சுடன். சவுத் ரேடியோ சுடன். ராஜா ராஜா.

0: Listen your favorite songs only on southradios.com.
1: இப்பொழுது விளம்பரங்களை பார்த்த பின் தமிழின் முன்னணி வானொலிகளில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பு. உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை இப்பொழுதே தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை எல்லையில்லாத ஒலி தொழில்நுட்பத்தில் கேட்டு மகிழுங்கள்.

0: the love in southradios.com.
1: இதுதான் சவுத் ரேடியோஸ். இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: ஏன்பா போதுமா, நான் கடையை மூடணும், இடத்த கழிவு பண்ண.
1: ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு மாமே. வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு மாமே. உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

Philip the Ghost. He was known to be a killer. அடுத்து வரும் மூன்று பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில் புரட்சி FM சிறப்பு தொழில்

0: சவுத் சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுத் ரேடியோ.
0: அடுத்து வரும்
1: 4 பாடல்கள்.

சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பாக்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாக்கியா ஒன்னா ரெண்டா. ஓ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. அப்படியே அதுல உள்ள சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. சொன்ன

0: insouthradios.com. நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோஸுடன்.
1: Thank you.

0: தோடா சீலப்பெரி பாண்டியம்மா.
1: ஆஹா.

0: சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோல.
1: மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோஸ்

எனக்கு மியூசிக்கை பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

0: ஆடு ஆடு ஆடு ஆடு ஆடு ஆடு வேகமா ஆடு ஆடு ஆடு ஆடு ஆடு ஆடு.
1: நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன். ரேடியோ சுடன்,
2: இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ். சவுத் ரேடியோஸ்.

0: சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோல.
1: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

0: ஷோ ஷோ நிறுத்து நிறுத்து. என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன் சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா?
1: வகுத்து பாட்டுக்கும் பாடிக்கிட்டு இருக்க, ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேக்குறான்?
0: எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சிருக்கீங்க? வை
1: தப்பாட்டத்தை இப்ப கூப்பிடாதப்பா.
0: என்னது தப்பாட்டமா? பயாங்க, இதான் அந்த நாட்டோட சரியான ஆட்டமே. ஏ சரி, இங்க வா நீ அடி.

எப்போவ? ஏன் சவ்வா இழுக்கிற? சியா நாலு பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல. சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.

0: Feel the love in southradio.com.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS.
2: ஆஹா, கிளம்பி தாயா, கிளம்பி தாயா.
3: உங்க

0: Stay tuned with South Radios. South Radios.
1: நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி. South Radios உடன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை மிக துல்லியமான ஒலித்தெளிவில் கேட்டு மகிழ்ந்திட இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள் சவுத் ரேடியோஸ்.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: இப்பொழுது விளம்பரங்களை பார்த்த பின் தமிழின் முன்னணி வானொலிகளில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பு. இப்பொழுது சவுத் ரேடியோ செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்டில் சொடுக்குங்கள். புரட்சி வானொலி, தமிழ் பீட் வானொலி, தமிழ் மெலோடி வானொலி, ரகுபானியம் வானொலி, ராஜாங்கம் வானொலி, ராஜா மெலோடி வானொலி மற்றும் தேனிசை சென்ட்ரல் தேவா வானொலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: the love in southradios.com.
1: இதுதான் சவுத் ரேடியோ, சவுத் பீட்ஸ், சவுத் வைப்ஸ். எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

0: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
1: மாடுசத்தான் மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடுசத்தான் மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல கட்டி.

0: Listen your favorite songs only on southradios.com.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ் டாட் காம். இப்பொழுது விளம்பரங்களை பார்த்தபின் தமிழின் முன்னணி வானொலிகளில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பாய் உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை இப்பொழுதே தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை எல்லையில்லாத ஒலி தொழில்நுட்பத்தில் கேட்டு மகிழ்

ஏய் மச்சான், என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ். சவுத் ரேடியோஸ் உங்களோடு பயணிக்கும் உற்ற தோழன்.

உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும். நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.

0: Listen your favorite songs only on southradios.com.
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

0: ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com.
1: இசையால் உங்களை வசமாக்குகிறது சவுத் ரேடியோஸ்.
2: பல்ட்டி பக்கிற டர்ல உடன பல்த்து வருல்டு மொத்தமும் அருள உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெருல உடன பல்த்து

0: சொல்லு அரிச்சந்திர சொல்லு இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு.
1: Get your feelings from your favorite songs only on southradios.com. இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ்.

ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள். நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி. சவுத் ரேடியோ சுடன்.

உங்கள் ஸ்பீக்கர்ல, உங்க ஸ்மார்ட் போன்ல நம்ம சவுத் ஸ்டைல்ல ஒலிக்க போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

0: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க onlyonsouthradios.com.
1: இப்பொழுது விளம்பரங்களை பார்த்தபின் தமிழின் முன்னணி வானொலிகளில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பாய் உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை இப்பொழுதே தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை எல்லையில்லாத ஒலி தொழில்நுட்பத்தில் கேட்டு மகிழுங்கள்.

0: ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு பதில்தான் சொன்னாங்க, கட்னா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை.
1: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திட இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம்

Listen your favorite songs only on southradios.com. மிக துல்லியமான ஒலி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோஸ்.